0: வணக்கம், மைம் ஜாக்கி ஷ்ரோ.
1: ஜாக்கி ஷ்ரோ
0: ரேடியோ 106.3 ஜியோவிந்தாஸ் ஆலிவ் சுனோ ரேடியோ நெட்வொர்க் கட்டாஸ் நம்பர் 1 ஏசியன் ரேடியோ நெட்வொர்க்.